சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:01. நமது சபரியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வலம் பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் பாடல்களை பதிவிட்டு, விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ராஜகாளி அம்மன் வருகிறார். பாடல் புதுக்கோட்டை புவனேஸ்வரி. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடியான் கோவில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்டு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பக்தி பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம். கரூர் மாவட்டம் மாவடியான் கோவில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில்.

0: மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். நன்றி, வாருங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் மாவட்டான் கோயில் பகுதியிலிருந்து சிபிஆர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு சாம்பிராணி புகையை காட்டி விளக்கேற்றி அழகாக வரவேற்கிறார். கற்பூர ஆராதனை காட்டியும் சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், நாட்டாமை அண்ணன் வந்துவிட்டார், வாருங்கள். வணக்கம் சிபிஆர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது சபரி வானொலியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தென்காசி பொதிகை தென்றல் கவிக்குயில் இளவரசி விஜய் அவர்களுக்கு நாங்கள் விரும்பிய பாடலை கொடுத்த அன்பு கரங்கள் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பு, மிக்க நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், காலை வணக்கம் தம்பி. அறிவழகன் மங்கைக்கு நாட்டாமை கூறுகிறார், கேட்கிறார், காலை வணக்கம் தம்பி, பாப்பா எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா என்று கேட்கிறார் சிபிஆர் அவர்கள். அருள்மிகு கரூர் மாரியம்மன் திருக்கோயில் வைகாசி திருவிழா, அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், சிபிஆர் அவர்களுக்கு, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் அண்ணா. பாப்பா நலமாக இருக்காங்க, பாடல் சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது என்று வேப்பிலை கையில் வைத்து கொண்டு, பாடல் சவுண்டாக வந்துச்சுன்னா நிலைமையே வேறன்றதுக்காக வேப்பிலையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். அறிவிப்பாளர் அவர்கள் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்து அம்மனை இருக்கரம் கூப்பி வணங்கி நிற்கிறார். சிபிஆர் அவர்கள் மீனாவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சாமி ஆடியபடி. அவர் ஒரு மாசமா கும்பிடுறாரு, வந்தாலும் வரலாம் சாமி. அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் சவுண்டு கம்மியா இருக்கு, போதும் இந்த சவுண்டு, அப்புறம் சாமி வந்துவிடும் என்று அறிவிப்பாளர் அவர்கள் கூறிவிட்டு சிரிக்கிறார். சிபிஆர் அவர்கள் ராஜகாளி அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு, நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். அருமையான பாடல் என்றும், அருமையான பாடல் தேர்வு சேர்ந்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும், பாடல் அற்புதம் என்றும். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கி வழங்க வருகை தரும் சகோதரி சோலைசேரியை சேர்ந்த அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஆ விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு, நன்றி, நன்றி. சிபிஆர் அவர்கள், போதும் இந்த சவுண்ட், அப்புறம் சாமி வந்துவிடும் என்று நான் கூறியதற்கு, சாமி கை சூடாக இருக்குது கற்பூரம் ஏத்தி. சூப்பர். அறிவழகன் மங்கை அவர்கள் அதற்கு சிரிக்கிறார். சிறப்பு, அருமை. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் ஸ்டார்ட் பாடல், அடி நேந்துக்கிட்டே நேந்துக்கிட்டே நெய் விளக்க ஏத்தி வச்ச அழகான பாடல் அது. விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜி விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.
1: சரிகமா கார்வா மினி தமிழ்.

ஸ்டார் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக.

அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டு அடடா ஆஹா என்று விசிலடித்து பாராட்டியுள்ளார்கள் பாடலை. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல், அடி தூள் என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், பாடல் அசத்தல் என்றும், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் ஆஹா பாடல் சூப்பர் என்று மற்றும் பாடலில் தேன் வருகிறது என்றும் பாடலை பாராட்டியிருக்கிறார். சிபிஆர் அவர்கள் ஆஹா அருமை சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாடலை பாராட்டியிருக்கிறார்கள். அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் பாப்பா பேசும் பாஷையும் புரியலையே என்று சிரிக்கிறார். சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை இனிமையான இதமான பாடல் என்று பாராட்டியிருக்கிறார் பாடலை. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் புலி வருது புலி, பாடல் ஐயனாறு கோவிலிலே, இசை பயணத்துடன் மதுரை மாட்டுத்தாவணி அழகர். நன்றி, வாழ்த்துக்கள். பாடல் இதோ.

புலி வருது புலி திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது. மலிஷ வாசுதேவன் குரல் சிறப்பான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி, அழகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை, இனிமையான இதமான பாடல் என்றும், ஐயனார் கோவிலிலே அரிதான பாடலை தேர்வு செய்த அழகர் ஐயாவுக்கு நன்றி, பாடல் சூப்பர் என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், பிரமாதம் என்றும், மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் புலிவருது புலி படப்பாடல் அருமை, அழகான அருமையான வாழ்த்து பாடல், அருமையான பாடல், இடைக்கால பாடல், அழகான பாடல், அழகான இசைத்தரத்துடன் பாடலை எடுத்து நம்ம செவியை குளிரச் செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைச்சேரி ஆ. விஜய அரசகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் கண்ணதாசன், அழகான பாடலுக்கு உற்சாகமான இசையை தந்தவர்கள் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அறிவிப்பாளர் அவர்கள், பாடல் மிக அருமை என்றும், மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள், அழகான பாடலை நம் செவியோரம் கூவி சென்றவர்கள் காந்த குரல், மலேசியா வாசுதேவன், உடன் கன்னியாகுமரி மாவட்டம் அருகே நாகர்கோவிலை சேர்ந்த பின்னணி பாடகி ஆசாரமணி. இந்த படம் டிசம்பர் 31, 1985 ஆர். தேவராஜ் இயக்கத்தில் குங்குமக்கோடு படக்கய கதாநாயகன் ரஞ்சித் உடன் சேலத்தைச் சேர்ந்த விஜயகீதா சுருளி காந்திமதி நடித்து வெளிவந்த படம். தெலுங்கு டப்பிங் படம், தியேட்டர்களில் சரியாக போகவில்லை. இந்த படம் ஓட்டேரி சரவணா பாலாஜி தியேட்டரில் 26 நாட்களே ஓடிய படம். எப்பா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பாருங்கள். சிறப்பு நன்றி மதுரை மாட்டுத்தாவணி அண்ணன் அவர்களுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதேவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், அருமையான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் நான் இதுவரை கேட்காத பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் பாடல் திருநீரை செல்வி மங்கையர்கரசி திருமணம் கொண்டாளினிதா. விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், புன்மதி அக்கா, செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

இந்த படம் பேர் ஞாபகமே இல்லை. அழகான பாடல் ஒலித்து சென்றது, அருமையான பாடல் டிஎம்எஸ் குரலில், மிக சிறப்பு இந்த பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன், ரெட்டியார்பட்டி தீபாகுமார், சோலைசேரி அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இசைத்து சென்றது. அறிவழகன் மங்கை அவர்கள், இன்னும் கொஞ்ச நேரம் பாடுங்கள் அக்கா, கேட்கலாம் சூப்பர் என்றும். நன்றி நன்றி தம்பி. தேன்மொழி முருகன் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி என்று டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மக்கள் திலகம் வணங்கி எப்படி நிற்கிறார், சும்மா அதிருதில்லை என்று. அருமை வாழ்த்துக்கள் என்று, சிறப்பு மிக சிறப்பு என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர் அவர்கள், வேற லெவல் அருமையான பாடல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், ஆஹா பாடல் இனிமை, பாடலில் மங்கை பெயர் வந்தோ ஐயா உங்க இம்சர் பாடல்லாம் எல்லார் பேரும் வரத்தான் செய்யும், உங்க பேர் அறிவு அறிவுன்னு எத்தனை வருது அது சொல்லவே மாட்டேன்றீங்க. ஒய்ஃப் பேர் வந்ததும் மங்கை மங்கைன்றீங்க, உங்க மங்கையை பார்க்கணும் போல இருக்கு, நீங்க அவ்வளோ இதா இருக்கீங்க. நன்றி அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள், படம் இதய வீணை என்றும். சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அருமையான பாடல் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள் வணக்கம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கரெக்டா உங்க பாட்டுக்கு கரெக்டா வராங்க பாருங்க. சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில், எல்லோருக்கும் நல்ல எல்லோருக்கும் நல்ல வாழ்வு உண்டு. அழகான பாடல் அது. மறுபடியும் படப்பாடல், மறுபடியும் இல்லை, மறுபடியும் என்பது திரைப்படத்தின் பெயர். படப்பாடல் விருப்பம் சென்னை அகிலா ஸ்ரீதர் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

மறுபடியும் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. கேஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் விரும்பிய சொந்தம், சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலில் மங்கை பெயரும் மங்கை வருது மங்கை வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். கண்டிப்பாக அவங்க ஃபோட்டோவை பார்க்கணும் போல் இருக்குது. நீங்கள் வச்சுருக்க பாசத்துக்கு அவங்க ஃபோட்டோவை பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக பார்க்கலாம் அக்கா, ஃபோட்டோ அனுப்புகிறேன். சிறப்பு நன்றி அறிவு அவர்களே. அறிவிப்பாளர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், கேஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தம் சூப்பர் என்றும், இனிமையான இதமான பாடல் என்றும், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்புக்கு வணக்கம் நன்றி என்றும் கூறியிருக்கிறார் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை உண்டு. கேஜே அருமையான குரல் பாடல் அருமை இனிமையிலே தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் அற்புதமான பாடல் சூப்பர் என்றும், சிபிஆர் அவர்கள் ஆஹா அருமை சிறப்பான பாடல் அருமை என்றும் பாடலை பாராட்டியிருக்கின்றனர். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் தாய் மூகாம்பிகை படம் தாய் மூகாம்பிகை பாடல், தாயே மூகாம்பிகை என்ற அந்த பாடல் இது.

தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது ஒரு பக்தி பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை, தா சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து நன்றி என்று கைகூப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் அருமையான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் சிபிஆரை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரி எங்கே அண்ணே போனீங்க என்று கேட்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் சிவனையும் பார்வதியும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், அம்மனையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிபிஆர் அவர்கள், எப்பா சர்ச்சைக்குரிய போஸ்டர் இதான்ப்பா, இதால் பெரிய சண்டையே வந்தது, திருப்பி திருப்பி இதை தான் போடுறீங்க நீங்கள், எப்போ பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் அழகாக கற்பூரம் தீபாராதனை காட்டுகிறார் தேன்மொழி முருகன். அசத்துறீங்க என்றும், ஆகா அருமையான பாடல் என்றும் சிபிஆர் அவர்கள் தேன்மொழி முருகன் சிபிஆரை, சிபிஆர் இப்படி ஓடித்தான் அவர் டேலண்டை காமிக்கிறார், பாடலை அடடா ஆஹா என்று ரசிக்கிறார் சிபிஆர் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த பாடலில் ஸ்பெஷல் மூன்று ஜாம்பவான்கள் பாடிய அருமையான பக்தி பாடல் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும், தேன்மொழி முருகனை பார்த்து பெயர்களை போடுங்கள் என்று மூன்று ஜாம்பவான்கள் என்கிற நான்கு ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். சிபிஆர் அவர்கள் பெயர்களை போடுங்கள் என்றதற்கு மலேசியா வாசுதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி சிறப்பு. ஆனால் சீர்காழி கோவிந்தராஜன் பாடுற மாதிரி தெரியலையே. சரி, அறிவழகன் மங்கை அவர்கள் அற்புதமான அம்மன் பாடல் என்று பாராட்டுகிறார் பாடலை. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒரு சிந்தனை துளி, வெட்டி வெட்டி வைப்பது போல கொட்டி கொட்டி வைப்பதற்கல்ல சொற்கள் சிறப்பு, இனிய நற்காலை நல்விடியல் நமக்கு அளித்த முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் அற்புத சொற்கள் அதிகாரம் இரண்டு திருக்குறள் வான் சிறப்பு குறள் 15, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வார் மற்றவாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம், பொய்யாம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் சிறப்பு. தமிழ்மிகு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து தமிழ்மிகு செல்வ மன்னனுக்கு நன்றி வாழ்த்துக்கள் திருக்குறளை நமக்கு அளித்ததற்கு. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அனிட்டன்ஜோ தங்கை விதுராக்குட்டி சோலைச்சேரி சிறப்பு. நன்றி அண்ணே, தினம் ஊருக்கு போயிடுறீங்க பாட்டே போட மாட்டேன்றீங்க. சகோதரி, இன்று நாங்கள் வெளியில் செல்கிறோம், நாளை முதல் முதல் பாடல் வரும், மிக நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் இவன் வேற மாதிரி, பாடல் என்னை மறந்தேன், மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ. அழகான பாடல்.

இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. ஸ்ரேயா கௌசல் அவர்கள் குரலில் பாடல் மிக சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா. இதுலேயும் உங்கள் வீட்டுக்காரி பேர் வருதுங்க.

பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், சிபிஆர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று தெரிவிக்கிறார் சிறப்பு. சும்மா அதிருதில்லை என்று மக்கள் திலகத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் விருப்பு பாடலை மறக்காமல் வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்று கூறியிருக்கிறார். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், பாடல் அசத்தல் என்றும், அற்புதம் என்றும் பாடலை பாராட்டியிருக்கிறார். அறிவிப்பாளர் அவர்கள், இந்த பாடலை பாடியவர் ஸ்ரேயா கௌசல், பாடல் அருமை என்றும், அப்படியா அக்கா சூப்பர் என்று, எதுக்கு அப்படியா அக்கா, இல்லை மங்கை இதுலேயும் உங்கள் மங்கைன்ற பேர் வருதுன்னு சொன்னேன், அதுக்கு அப்படியா அக்கா சூப்பர் என்கிறார் சிறப்பு. அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தீபாவுக்காக ஒரு பாடல், படம் நீங்கள் கேட்டவை பாடல், பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்ற இந்த அழகான பாடலை கேட்போமா? விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன், அவ்வளோதான்.

நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல் யேசுதாஸ் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். ரெட்டியார்பட்டி தீபாக்காகவும் இந்த பாடல்.

தேர்மழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மனதைவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மனதை தொட்ட பாடல் அறிவிப்பாளர் அவர்கள் அட்டகாசம் என்றும், சூப்பர் என்றும் பாடலை பாராட்டியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், என் மனதில் இன்று தொட்ட பாடல் இதுதான் அருமை என்றும், வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன் அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று பாடலை பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம், தோளோடு ரோஜா ரெண்டு உறங்கும் என்றும், சிபிஆர் அவர்கள் அருமை வாழ்த்துக்கள் என்றும் அறிவழகன் மங்கையை கலைக்கிறார் அறிவிப்பாளர். மங்கையும் கிருத்திஷாவும் தானே, தோளோடு ரோஜா ரெண்டு உறங்கும். சிபிஆர் அவர்கள் புறாவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு சமாதான புறா? ஓஹோ, சரி சரி, சர்ச்சைக்குரிய போஸ்டர்னு போட்டதுனால சமாதான புறாவா? சமாதானம்லாம் ஆகாது. பாடல் அட்டகாசம் என்ற அறிவிப்பாளர் அவர்களும், சிபிஆர் அவர்கள் திருப்பி ஒரு குழந்தை ஓடி வந்து சரிக்கு விழுந்து, பாவம் அந்த குழந்தைய அடிக்கடி போடுறாரு எதுக்குன்னு தெரியல. இது நம்ம சரத்குமாரும் மணிமண்டனையும் கண் முன் கொண்டு வந்திருக்கிறார், கண்ணை மூடிக்கிட்டு. இது என்ன படம்? சூரிய வம்சம் இல்லை இந்த படம்? சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், ஆமாம் சரியாக சொன்னீங்க, சூப்பர் என்றும் பாராட்டுகிறார். சிறப்பு, நன்றி. நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம். நல்லா ஜாலியாக போச்சு இன்னைக்கு, இல்லை? நேரம் இப்போது 11:10. இதுவரை சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.